0: கால கொண்டுருவேன் மறைக்கு. ஆனா இங்கே என் உடம்பை ஓய் ஓய்ரா எனக்கு குறுக்கு வந்துடுவோம் கிரிக்கெட்னா மறக்காம பரவாயில்ல.
1: To House Party with Latifah Tate.